0: ஏதுனு மாவட்ட
1: brought to you by
2: அகுனுலக்கே நமஹுபவன ரட்டபுராம ரசகனயன அவுலே சவம ரசகரகன மாதர் ஃப்ரீல நூடுல்ஸ் டேஸ்டிகே ட்ரஸ்டிக
3: ஹதரோக ஸ்நாயு ரோக ஆத்ரைட்டிஸ் ஏதுளு உபிட திபின ஊ நேம ரோகයක් நிட்டாவட சுவ கரகந்து சிவனகல கமல் பந்துட வேத பஹதா ஹபவன 0773 273 540
4: Siloam Green Life Plantation within Anagathiyata Agana Ayojanayak Dan Mamathanna 0111 437 1250

ஜானு ஹயா மக மெசேஜ் கியூ என்ன மம கேகாலிங் புஷ்பாங்கனி அக்கா ஆதரே மேன சிந்தோட மேக்கு துக்கரே கான்னாங் ஹஸ்பண்ட் நிமல் অরিকমা সিউর শপ পেকে ইসরা হাত্রমিল পাকে কে খলো সেট কা মে সিন্দুর মেগত করে গান নাং